பச்சடி முடிந்தா ஆவே, பச்சடி முடிந்தா, பச்சடி முடிந்தா ஆவே, சதா பசந்த் பஹார் தியோ, சதா பசந்த்.